எங்கள் கோபு மடலும் ஜலுவலைஞ்சாங்க. எங்கள் பீண்டூஜா மணிண்டூஜா ஏப்பங்க பல மடலும் மிஞ்சி கோபு ஜலுவலைஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ கொஞ்சங்களை கூட்ட மடஞ்சினடி மீமி கொஞ்சங்களை மட ஜலுவலைஞ்சு புழங்கோளைஞ்சு புழங்கோளைஞ்சு மிஞ்சி மீமி கோபு கழனியோட பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலை உள்ளுஜேலன் பல் படலுன்னு கழனி வண்டி பல ஊனிங் தெளிஞ்சுங்க மீமிச்சிடு கழனி வண்டி பல தெளிஞ்சங்க மீமி என் ஜலங்கரோட மிஞ்சி ஞானே மீமிச்சடி பல் ஊனானே மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்க மிஞ்சினோம் ஜலங்குற ஊனானு பின்னரு மீமிச்சடி நின்றுச்சாங்க மொடனே கோபத் நான் தீன் கோபத்து மிஞ்ச மீமி குஜினே ஊனானே பல் ஊனிங் பலோ தழுவலைஞ்சாங்க கோபுச்சிடு மிஞ்சிடல பல் சுழலைங்கனே லோங் கோபுட் எங்கள் பல் ஊனானு பீன் எங்கள் நேர பல் மீமி செஞ்சல கோபத் நான் தீன்ஜாங்க நின்றுச்சாங்க மீண்டு வரேன் என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகுமன் ஜனங்குறச்சானே நின்று புறம் புல்காங்கனே டுவெல் கோபத் நைன்டீன் பீஞ்சா மணஞ்சா ஏப்பா புயல் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க போல் நின்றுடு கோபத் அங்கே எங்கள் போல் மட அங்கே சடி விழாங்க மண்ணு போகிறோம் எங்கள் கூட்ட மண் விழாங்க மண்ணனுக்கோ மீமிச்சிடு ஏழு மணன் ஞானுக்கோ பதிமணனுக்கோ மணல் மண்டல் மீமிச்சாடு புயமன் வண்ட மீஞ்சிடு கவுபட்டு நீர் லன்கு மண்ட அங்கே ஜவுளவளை ஜங்கமன் மட கவுபட்டு மீஞ்சடு நின்று நீரில் பா ஊழியு ஒன்றன்னு போகிறோம் ஊழியு குஜுவோம் மண்ட புது நின்று கவுபட்டு மங்களில் பழுவுங்க ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புதுப்புல சூம் குஜலைங்கனே நின்று மீமி மண் மடலை அண்ட் மீமிச்சிடு ஜரவு மண் மன்னன் பழிமன்கோ உங்கள் நின்ற தெலுங்கு ஊரில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்